ஆத்தம நாமக என சிறையா சவப்போயோ ஆர்ஜி சவே பிரதிபால்தா கர்த்தரும் ஐயா சோய் தோ ஹர் சதா தே ஐய இஸ் பின் அவர் நா கோயே ஜோ மோய் மாயா சித் லாயே தே சே ஷோட் சலே துக் ரோய் ஜன நானக் நாம் தியாயா ஹர் அந்த சகாயி ஹோயே மை ஹர் பின் அவர் நா கோய் ஹர் குர் சுனனாயி பாயே வண ஜாரியா மித்ரா வட பாக் பிராப்த ஹோ